காசி வல்லட்டு கண்ணன்பே, காசி வல்லட்டு தின்னன்பே, மனுஷகம் நினி சுனி காசி வாசி அந்தி அயலங்க பூமஹிங்காய் கண்ணட்டனே மனுஷகம் நினி சுனி காசி வல்லட்டு கண்ணன்பே, காசி வல்லட்டு தின்னன்பே, மனுஷகம் நினி சுனி காசி வாசி அத்தியாயங்க.